0: பின்னா நீ கோலா
1: நீ சந்த வேணா நான் ஜாலி காதா பின்னாவா
0: நீ தண்டிவாணி ஓ இண்டிவாணி చేస్తాను గానీ మానయ్యవా
1: ఏకాంత వేళ ఏకాంత సేవ.